ஆசை பாதமட்ட சீதா ஸ்மார்ட் மருப்பு வாகினிய தென் அடுமமிலட்டு ₹59,999 சிட்ட ஷவுமி தென் அபான் சுதின்

0: வாசம் பதுமட்ட சீதா சீதா பாத்தரே விதாசா ஹிரன் எலியட்ட சிவரட்ட அவசர நவ ரெகுலாசி நித்ய நியோக மே சத்தியே ஹிமி வருண் ஹமுவட் பந்தனாகார கத்தவன பிக்ஷுன் மகான்சேலா நடு கட்டியுத்து ஆதிய சந்தா பந்தனாகாரின் பிட்டத்தட்ட வேண்டம் கிரிமேதி சீவரைய சகிதவ வேண்டம் கரவீமட்ட ரஜே அவதானய யொமு ஏத்த சுவாமின் மகான்சே நமக் ஹிரே விலங்குவே வெட்டுனாம நவத்த உசாவியட்ட கெனவனங் ஏயாயவ சிவர அந்தலம கெனவனே கேல அத்தனமே விதியட நீதி சகஸ்ருத்தேக புதுதாமே விஷால ஜாயகிரகணயக் ஹட்டியட்ட தக்வன்னட்ட புலுவா இதிங் ஏ ජයග්‍රහණ එකතු කරගෙන තව ඉස්සරහට ස්වාමීන් වහන්සේලා හිරේ නොයන තැනටම බුද්ධ ශාසනය පත් කරගන්න පුළුවන් වුණොත් ඒක ඇත්තටම සියලු බෞද්ධයන්ගේ විශේෂම ජයග්‍රහණයක් බවට පත් වේවි.
1: සියද පාත්‍රේ විදහාසා උදේ 7:50ට අනුග්‍රහය.
2: ෆිෂ් කියන්නේ අපේ කැමට බීමට විතරක් සීමා වුණු දෙයක් නෙවෙයි. ඒක අපේ ජීවිතේම කොටසක්. හැම දවසක්ම ෆ්‍රෙෂ් වෙන්න, ෆ්‍රෙෂ් විදිහට හිතන්න. කීල්ස්. ලයිෆ් එකම ෆ්‍රෙෂ්.